0: 这里内团那错积极内团啊团的，伢做着为金库啊，马延续了，甚至请不穷月。马延续给团别陈总永不让每别人去孟西直过组中去用过车不其他钱来踏足去过山，这组织人去春运其他钱来拆金额了天之去过山，吉隆我苏来年前几给内当拍这趟，看来给托这日续巨人们今朝一那么些不说的，是不这内团了，拆团别巨人们顶别过年三桌汤，连给不嘛些。 特东起来给闹团罢了，两年记者参天说话谈，马在人行给东追一趟，确保人行给东追一万三五千块钱，真贵钱呢。集团车结尾文件内面追不趟，车不是就龙卷看了图给了，蒙西顶不顶月。新罗林杰，拉萨创业城管区二爷堂地归去，贵州宁波九十个楼规的顶地当下，现在两团车人团住不了呢，林杰从我追那个谁？
1: 新连接，年前了，拉萨中介城管区干部公司重庆和别堂地区街就在开建地区宁波九个街列着的我所连接这部分。城管区对岗组织局长干部公司重庆和别堂地区，阿来如何接他？准备用钱推门口兄弟我，亏穷开车位地区长嘛，设计人波特别，车队苦力了，军刀全部冲我他，车位车间满篇写的，恰长了，团刀都缺位。
2: 中美区亏中宁波九个来中位，打不得他，电脑错了去。就在开建地段区中外围，亏中去蒙西地区人民区宁波区的中美军队错不了，打不得没不是。九个马家矿亏中去南岸所广东马尾，吃了千把炮车，出去不谈，当早的肯定去。南中明年我是二十年拆迁小路，南苏塔广场头，老有三百米，第二所周线点，忙不没别开来。
1: 宁波的九十八，亏中去电送铁，原来也不买不是。三号开左边东南街内，恰就他走进罗素卓玛多巴的青年团体去。第九天，雷军把三百元的给三块八的，第九来个七个，第九来准备热血洋洋出去读。第九，重庆他第九天雷军把三年三多多这些听忙七八他，准备过年，准备彩礼，上面空虚七八，缺他，卓南，罗军，电送。
2: 东南所的内段日日线三转塘，小队前来，工人们去对岗组装的在了，群众人别九个南站日日协批，他听见九个南忙着的三车七十名的九个在南段卡啊，点开七八的，确实七十多位直接搞了他，全部东南立交前来，他说他啥嘞，就管别内段他就在七八，农南南加土定来，南困难吧，南转接我他，看你前来扛啥的，老有出发七八。
1: 电送去给人顶着去吧，左边东南宁波接不他，下边他送去罗素做啥说不解释。三连街，龙柱总六十九街，队长头参战局内忙做了着急惊吓，现在南段一些杨家男的木头街连接朝阳我追能是。
0: 昆明南巡起来开进村座机，即便陆军南昌团购了品质团购了贵的单的，陆军荣誉餐厅绝不谈。若觉得南面土巴是给人吃的，你对龙柱总陆书记三六七岁兄弟扛起来团别，三年三多多，直到来团别玩了。总用呢，刚刚预备陆面勤奖就来拆卸土巴是。村里是个人，来团别我就不同人谈，年点经过了去来给南区他讲解，团长日日行了指导前呢，罗马团提醒勤大谈别是什么吃的，勤奖开边叫用空谈，作为刚硬我。
1: 罗面面对给六角内村级，许多十只七八码事，只有七镇的十几、十三七八趟，直到内村透过十只七的，他不但去十只来团，他连住不是。直到七镇来团别罗马忙不歇去，对内七镇对接给新八趟，此外七镇总局长有没？文件康白强调说，新队来给忙不叫我通过，直到七镇出了新规，才没提醒。况且金大错了，六角十九趟，六角十九个人，这些十只级别，况且若出给金月。
2: 三连队。
1: 咱们的来过，天地盘中龙城认真来过，拍个龙城去，三角军队军装设备来整，学生大家相信，来整的总体健康难看，你们吃的邋遢，是不是全国难看，你们吃的邋遢，不上咱们的那里。
3: 谈的你，毕竟去七岁巨蜥大大日。七届了，首遍，平地变成南北滩，今年三角看了一遍，拍个龙城新街亭的故宫上。 俺那座沙头的王茶西边，当年里才拿接瓦的嘎着起，俺里才做江苏人八三七的人。天天给天最低那，人年雨过恰下来冲边，错沙边人们那些不些，学个人边，天天出三些雨不休。小边你寻去冬水呢，下了光背雨托多顿起，牛追熊人天呢，着心着心，一点给心呢，差吐不着吐着，着心多了。 在金多街，提送南高的技工局。
0: 清晨不会停电，居民性别、村南食堂、大院民用别、公园区、这边以往几家托超市。广播讲的总统就个人工区退出热度别，提到你们为谁的？谁的听你的？广播讲的总统了去年，讲的社会里边，托子康山堂他国的去那里特别，你们干活难。
2: 孔塞讲的总统，啥对别没有吧？硬气概念提高了。孔塞了，若我赢。总体呢，假设人民那座塔，票塞人民那座，上岸清点穷松多不贴，月体变作偏见，牛不月吧？我来。提对米里卡去密码，甚至多大的团队多的几多几年，马往错啥别去托别别，军将新兵人最近吧了，我先多。
0: 天天，尤其国巴塘，他是我家那里的大县，家村外来拖在米松东沿岸边，路南拉清不进。先说了路南拉里呢，阿就培育面田水水要紧，看意思呢，尤其呢，其中的几点扎了，将人杀了点扎了，我家那里得不呢？
2: 目的他来拒绝重组统一越南，你啥来军械没把它交别出战场，下线级别怕狼，光标怕把提醒帮在这边打扫各种身兼场面统一越南。那天的天气局别，路南长不越南几千个抗日团抽烟越，铁达尼路南越去，他见大多能，路南创的这是个重组的九个。
0: 社会里边村民看不通，金章军官、沙冈、村干干部统一越边看了，考虑考虑也不稀罕多。这些个村民拼做了七十八亿呢。金章军官他妈的作业，公众如果话了，是不是那么大？竹片细节多。金章军官他妈做件事个问题呢？想了明白，我们给三老谈。
3: 老少越过吧你，阿家全民应战，天天拼做拉了，真的学不进。电源呢，装自己用的是的。嗯。作为电视电锅晓得吧？嗯。啊，这个电源呢？嗯，但我们都三星的，曾经电的超级个了。是吧？嗯，但第三呢，他当的几个肯定给他，我们都旅游电的超级。有个。
4: 有个电呢，俺那带着学了家有，别下做来有。俺们俺们都七六多家，你别下这个路了。弟弟跟俺们都毛子平在个创这个有了。但第三当的结果肯定个俺呢，婆婆那里答应家长、同志婆婆那住，俺们才可把那了，你别下做来有个。俺们俺们都等的。
3: 你别你那么来要嘛是？啊，是吧？嗯，要嘛。路南是的，俺这个研究的怎么学是吧？啊，对。那有科技研究的怎么？啊，对。有本地，家己当的，平常给做一个，给多少个的钱是？是俺家乡的，估计国家老清单中啊，作为，你看，曾经也会要嘛是？到三届那，嗯，几百三届届。七六嘛，七届，反正，但俺这过年那三届。哦，对对对。
4: 俺那说不出来，那我去了嘛，亲戚说不出是真的了。过年咱别想嘞，那他工作长着。哦，是吧？嗯，俺这几天对了吧？他嗯，准备，准备的。哦，对对。是吧？是，俺那老家里有没呢？但是东大可是没学嘛是。啊，是吧？俺弟弟跟东大可是那那，他们这。工地的呀，工地的，通车不是吧？咱俺这边的呀，修理的呀，是吧？啊，是是是。
3: 这个，但广东大学生，但没上的那广东大学那个要打是给他这个的，是吧？那全国经常下早了，对吧？是吧？但第三呢，他当的结果肯定没得，这他当那么多，这情况呢，他他们俺就这些些的，俺那刚刚清单中啊，清单中啊，做不嘛在那，车间那个都酒店的车间呢。 刚刚才就总的吧，克拉斯也吧，年刚也吧，地上他们，俺哪里待着？俺学历也吧。
4: 哦，是吧，是吧。
3: 俺满才当的俺都浙江、广东满才当的俺都罗兰镇了，但俺那俺都三年前到了，刚刚在旅游个培训进去，在旅游个克拉登的啥子？俺你们那在，人家要嘛的在。
0: 저 아직 벤조 피게디 슈크쳔부친 선배만자 안직 브론즈 다가 코리나라 안직 민망구 김장정 아니
3: 제
0: 안정한 안직 사야 동야 대스인의 기부 종진난 장하다 자진 잡어
3: 제제제
0: 안디 제질 때지 아 용보 야고도 용보다게 백갈에 십정미나 티비게 엄마 갑제 다직 자제디 야고유디 자위난에 파서 송교시
3: 제제
0: 다직 마도 음유직 저가나 대인지 차시네 누이디지 라도 가바가네 비간 fazu tsitri tsini jen tarwa.
3: No, re, re.
0: Ata jik yugol jik liying mil, jik shib shugurwa, jik jine yonjong zepo jik gwar, nini gwanda an tiyasa jik ranga jik kondun jik gwar, an saya kondun jik gwar. Andi na yu xianda mandrage, minse kejiru kar yu na di, yun di yugol sikida, yugug jachala.
3: Yugol di yabuji kona, ta ngandu di chagin karte ngurzun, ta chagin ang tangbu di na ta zangda, Kuyu tangda yabu kwarra. Ani nagri sungjob, kuyu sungjob, ani ringi di socha dinda, ani kanyu say machoba. Ani kuyu da kanga peta tangda tanga, ani deba sungjob yabu chacha. Chushi shiji pingi ngandu dinda, kanga dinda nayora, ani ringi tangma na serta ngi isu, ngone serta ngi ra.
0: Var, var, var.
3: Re, di ani yabu chi kona tata ngandu. Lulansan na ta lugu putangan chayas.
0: Ata shesi di
3: indisi. Haa, shesi di dijora.
0: Asa.
3: Kumbu lunanle na ajo payu ma chayas.
0: Orwa, ta chik togdo shegan sajit kibu yubuche.
3: Orwa.
0: Kibda chaya ja, anji sasa naa ma chayasar chik, payu ma chayasar. Me cha tuga sa, togdo shegan tampi di kuju di chayana, anji sajit kibu yubuche. Sashi chik warwa.
3: Zhe. Anji susu li chayasan na ta tanda, ani lo tunju tindi padu teya chumbi na tanda jego kati yisam, tindi tingdu. Nimaayana taa karisa ura saya me, kwaya me, naa saa suna menje chayayo mara.
0: O chajin di gyoborwaa.
3: O chajin gyoborwaa. Ani loo tigze mada, naa thug mara.
0: Orwaala.
3: Ani chidan chan loo ngabchu tuju debaani tinda chanyo.
0: Taro le visar jiriyo, jingwa guru cha
3: saa saa saa.
0: Tanda chik loo tinju yinay, tanda fuzi diya aasam saa archi. Lopshi yirchi yorwaa. Kiraan lopshi di kiya gubi gyunze karachin chik tsua yaqo. Nii nechik nazaar chuni, menga ten cho cho.
3: Re, re, re.
0: Ode resung warbe.
3: Ode, ode, re.
0: Ta jesi menga chesu chilum chogo gu yoyo inay, ajik nidhidi to diba yundi, chukzi le chukurwa.
3: Ode, re, re.
0: Si ngamu yin tajin pala kira ngang nian sung sung re, chido je tarish degu chuni, ta shuen chogo re.
3: Re, re.
0: Ta ta tirsang mi mota jebi ni, ili topshio sarwa.
3: Re, re, re.
0: Ode resung warba.
3: Re, re.
0: Anji ne pala kira ngata ji di sung sunga, zo di yogur ten je, jik yungbu sayada, yogur ten je tosh diya yundi, en zo di, yu dagar rangi yuanzhong di dagu jaya, nirwa?
3: Yudhaya.
0: Adi zo re sung garwa.
3: Re.
0: Che de tuwa asan che, ane che nego rangwa da ozi yungiri de.
3: Ka
0: zo bujir rudu, ane ko mep che garwa.
3: Re.
0: Zo di sung jo chiya de.
3: Re.
0: Zo yis. An zangzha chwe ten tamdu chiya. Richu, cha zangzha sung jo chiya. An yogur di mutu ni, ne tuwa, yado yazi yuanga. Din rega sanglo chirwa.
3: Re.
0: An dina chik yogur, yogur chingan shi leba yin. Dina chik ta chik nungu so su. Tsoyge dan yin nian zha, zemu zi dan yin nian zha, mandari ri yorwa. An di na jik, nga zu yogur jikin xiong pa cha xa xa. Di jik, nungbu tsoyge dan da, zu nyam nian ji sarwa kar yu na di na.
3: Da di nga zu, da zu di, da nga zu luna di na, da nga zu dulu kwenpa dan ma sun cha xa bi na, da cha dan yin ba. An zela gang ri ye ba. Ola, ani xing na ye ba. Pangchong iye ba, meto iye ba, ta chu iye ba, an chaje kanga dzon ba. An kundi telia san, o, ta ti ngune, ta kibu ngune tu, ta ngundu saji kaba chingna, an lungbu tili kibu mintu. Ta ngune, an lo chu nye tegu mintu, ta kibu shibu tu.
0: Ta togdo xin yu kibu chadan tsang wo, gengri tosa gengri iye ba, tene chik nakse iye ba, tene pang iye ba, tene chik ta yudhi kibu shivshidu suruwa. Ta yudhi kibu yubi nal, anji gongwe chigi tsoa kia dangrub, nga zu nyamlin chigi anji zem zi yaa rwa taa fesha shang gongwen taa yaa ori dwa chi karsa taa shun yaa tozu yaa rwa
3: yaa
0: tozu chi fesha nga zu yogo wa chik chin minde chik piya taa kiya taa shun chi yaa dindra yaa rwa
3: yaa
0: yogo kui dindra yaa rwa
3: yaa taa nga zu te liyu te te lebi na taa nga zu te ba yin chong tem taa ka chin deka la ana nga zu gongbe ki zem zi yaa na gongbe ani daz gongbe daz
0: たこもとはね、ピシュするわ。ピシュ。ピシュするわ。ラセラセ。あのピシュでだじゃじゃ。あのでばなおじぶやば。あのチロリジョンやば。あのからあのそそ辛いな。あのんとけ。てばパクシャタややば。あのシャモイなソンロンやば。あんディシャン。ソロでシャモラバセ。シャモラバセ。わ、今後行けんの。シャモラバセ。ラセラセ。じゃあ、あのんとソンロンでなた。
3: カラカルソソヨルポーズソヤヨルあのシャムラバティゲモモセのモモセモモセあれ茶なくまちそういうじゃんねシャムラバモモソヤヨルあねカルソグルタンソヤヨルチャンソヤヨルあねつもなさヨルこカラダマダソヤヨルあねなんとてばねショーマペバグパクシャあのソシャ 아니 칼라카레
0: 난공고가알라알라스는데
3: 도고가 자시드 담만다 요르 아니 로즈스는 저르 로븐니 퇴에 야 도고지 요르
0: 아따 도고디 퇴유디르 와
3: 디디 뜻사디디 아니 지는 차시는 메도시엔 퇴그리 니잔 차시는 간도 세진라 파나고데 도고고야 요르
0: 아 설라스
3: 내가 먼저 도고고 이제 야 된데 겐럽된데 그따 도고고 이제 아니 도고 도고 촌 야 단 알스는데
0: ほとそそてやんおてとこかるやんてのもじゃやんおとじゃじゃでかんなねちごよまるばかんがらべもじゃてかれしびよったあるあるあるあるあるあるあるあるあるあるあるあるあるあるあるあるあるあるあるあるあるあるあるあるあるあるあるあるあるあるあるあるあるあるあるあるあるあるあるあるあるあるあるあるあるあるあるあるあるあるあるあるあるあるあるあるあるあるあるあるあるあるあるあるあるあるあるあるあるあるあるあるあるあるあるあるあるあるあるあるあるあるあるあるあるあるあるあるあるあるあるあるあるあるあるあるあるあるあるあるあるあるあるあるあるあるあるあるあるあるあるあるあるあるあるあるあるあるあるあるあるあるあるあるあるあるあるあるあるあるあるあるあるあるあるあるあるあるあるあるあるあるあるあるあるあるあるあるあるあるあるあるあるあるあるあるあるあるあるある
3: kala chi tsaya yoras.
0: Ti
3: karra arsa na, ti lu nang toko chacha. An toko ti nalu la mena tramanda mambulu ya yoras. Ani tangui, tangshin sang sudatan, tini tiba wang la sana. Ani say na shimba yorko.
0: An dadu wala kiranga sunya da, chiki siril chacha ni toko ki chacha. Kongui paksha. Ani chiki shiamu jami na zog.
3: Ani
0: chiki Shenbeke kala anchege Konguye chege Yuso de chege Yogol zonche Kimzang zuwa piye tanyan zhe Yorbele
3: Yuge chege nato Yuso bar Zhe Shenbeke na da Kersan ni Jini ngandu Chukum dan Sha dan Dende Pakshi dan Dende Dungru ba Nin shashin Da ngandu Deba Ani Kersu gore Menza Dramanda
0: Da Rijig Menza Rwa
3: Rijig Menza Da Susu Sanne Rang Tumba Menda dhidhe, ane dhumi minba. Ane dhidhe, ane yagu ngaya yor, ane dhidhu dha liyur zonche.
0: Tumdi ngesh gyoba zonche, oda yungba ngal kya gyogduwe.
3: Re. Ane gandu pesha zaya, yungba zaya zuwa dhidhe. Da gandu liyur tengo na, da menda kandhi zonbe na, trangbu trangsha, pe dhumi meba. Ane sanpa namda ge zonche gyabe na, ane susu zonche, yagwa yawara, susu jirungu negara.
0: Yawara wala, dachang azu dhirwa chigi, changku changsha meba, wadu la zon chukwa chigi den, nungshu di jirungu yawamara
3: wala. Wala,
0: wala. Adi jik zinri shaa, di zunmi ra shaa sikir wala.
3: Wala.
0: Ta chigi, zon dindri chigi, mizan chigi gyabi ne, ganga dina ya gyir wala.
3: Wala.
0: Pamu chigi mii shin sebe, pamu yonga droi lumbu ka si yisar, chigir wala.
3: Wala.
0: Ta dina, mi ganga ya changku changsha chigi.
3: Ai
0: shenbeke, sahan chong kwa sun zhi zu na mebe.
3: Shimdan chong nga 직제 안에 신백 따뜻해 내만 소소 데 침다 동갈 강을 내가 소소 제게 안에 내 군대 내려라 제가 안에 먹게 군대 나 칼라라 제가 제데 근데 안에 먼저 마초 베세란레 베세란 소잔 베세선다 먼저 제리루딘 차셔면다 먼저 안 카지나 벨레 뉴욕 카지나 벨레 뉴욕 말 안테네데가 안티릴루디 데발레데간 타콘도 인지 민지 인존데 아니 야고치 통야다 칼라데 셴부지 자야 칼라사 뉴 메베든데다 토뉴 메베든데 톤 아니 콘도 갑제도가 아니 콘도 콘들 칼라든데 아니 티지 마마스 베셔셔는 건도 베기 아니 인존이나레 아니 아니 유세 쿰시이나레 칼라이나레 अनि कन्दे कन्दे अनि कुन्देन तिन्दे पा अनि कुन्दला मडे चेचा अनि ट्रोंग सोरब तिन्दे अनि सुसु ता छिलो नि न्यामदो न्यामदो सुले चे कुन्देन लवे ना अनि कुन्दे हजा काबचिगी
0: आ दा दिन रेसु नाय बे
3: दा हा सला अनि कुन्दल छिलो बाठे जा अनि केज र शे दंग मंदो रिलु ति कन्दे कन्दे रे अनि ए कुन्दल लुगजी तिन्दे अनि कुन्दल अनि मडे चे हां अनि चांजे चे
0: सला सला त पाला चांगो ने सु तु ᱛᱩᱢᱚᱨᱵᱟ ᱠᱚᱱᱴᱨᱚᱱ ᱫᱮᱞᱮ ᱡᱟ ᱭᱚᱱᱡᱚ ᱡᱚᱵᱛᱤ ᱛᱤᱵ ᱪᱚᱜᱟ ᱢᱟᱦᱤᱵᱟ ᱟᱱᱡᱤ ᱜᱮ ᱭᱩᱜᱚᱢ ᱥᱤᱞᱩ ᱪᱤᱠ ᱡᱤᱝᱜᱟ ᱡᱤᱭᱟ ᱭᱟᱵᱟ ᱟᱥᱮ ᱤᱪᱤ ᱡᱟᱢᱤᱱᱟ ᱡᱚ ᱵᱮᱨᱟᱝᱜᱤ ᱛᱟ ᱠᱷᱩᱫᱩᱞ ᱥᱤᱢᱱᱮ ᱠᱚᱢᱵᱚ ᱡᱮ ᱡᱩᱜᱤ ᱛᱟ ᱪᱤᱠ ᱥᱟᱢᱟ ᱥᱟᱫᱟ ᱪᱚᱨᱟ
3: ᱡᱮ
0: ᱮᱱᱮ ᱪᱤᱠ ᱯᱮᱡ ᱥᱟ ᱡᱩᱡᱮᱵᱟ ᱠᱟᱱᱟ ᱟᱱᱡᱤ ᱪᱷᱩᱞᱚ ᱭᱚᱱᱡᱚᱢ ᱜᱮ ᱪᱟᱫᱟ ᱪᱷᱩᱞᱩ ᱱᱤᱱᱟ ᱛᱚ ᱡᱮᱜᱟᱝ ᱜᱮ ᱪᱤᱠ ᱡᱚᱢᱡᱚᱢ ᱜᱮ ᱛᱟ ᱪᱤᱠ ᱞᱩᱡᱩᱭᱤᱱ ᱱᱮᱢᱮ ᱫᱚ ᱛᱩᱱᱫᱟᱭᱤᱱ ᱫᱮᱢ ᱞᱟᱛᱤᱱ ᱨᱮ ᱡᱮ ᱥᱮᱪᱮ ᱪᱚᱪᱮ ᱛᱮᱣᱟ ᱡᱟᱱ ᱛᱤᱱ ᱥᱚᱨ ᱨᱚᱭᱟ ᱪᱤ ᱟᱱᱡᱤ ᱱᱮ ᱛᱤᱱ ᱥᱚᱨ ᱨᱚᱡᱟ ᱱᱤᱱᱮ ᱪᱤᱠ ᱢᱟᱦᱚᱸ ᱛᱤᱞᱮ ᱢᱟᱦᱚᱸ
3: ᱜᱩᱡᱟᱛᱤ ᱭᱟᱠᱥᱟᱢ ᱨᱮ ᱛᱮᱱᱤᱜ ᱪᱟᱞᱮᱱᱟᱝ ᱜᱮ ᱥᱚᱨᱟᱞ ᱚ ᱚ ᱛᱤᱱᱤ ᱪᱮᱱ ᱛᱤ ᱠᱚᱱᱫᱚ ᱠᱟᱵᱤᱥᱤᱵ ᱪᱮᱜᱮ ᱨᱚᱣᱟᱨ ᱨᱚᱣᱟᱞ ᱟᱱᱮ ᱠᱟᱵᱟ ᱪᱤᱜ ᱫᱚ ᱟᱱᱮ ᱠᱚᱱᱫᱚ ᱪᱮᱢᱟ ᱭᱩᱝ ᱫᱚ ᱚ ᱛᱟ ᱛᱮ ᱪᱤ
0: ཁྱི ཕྱད མི ཁྱི
3: Tā māngwā chāshē tēndō pūgul pā ñamnyō tēndō pūgul pā lāb. Tā pūgul pā lāb chā tā kundrīng kā kālā sō tā āni kārā sō rō shēb shū nēlē. Āni kundrīng lā kēchī kāndē shē kō mē, kundrīng lā lē kāndē chē kō mē. Āni pētā tōng jī tāpē nā, sāpā nām tā kā tōng tāpē tā. Chālā jī lē bē nā, pīng jī mā tēng bā chā chā, sāpā nām tā kā kundrīng pā pī bē nā. Kundrīng jī kā jī lī pā. Tendre labre che cha, ane wangan tanya da, ane
0: wo to to. Chajingan tanya ra, chong di shuk che che dhuri sura. Tari jik zing tem che she da, chong di kyo dhuri ba.
3: Re, re, re.
0: Zangbo zangxia che, ane jik gyun ringa.
3: Re.
0: Chong lam ya ga, ane jik yore sungwa ra.
3: Re, re.
0: Tendre jik ane jik bugo lo sgyun bi sura.
3: Re, re, re.
0: Nasa, nasa. Ane chong to chi yon khori ane jik chong jodang rado kyun dresu ga da, kyalang kisi.
3: Ta chong to chen yon cha she na ta ngando, Nyamaya nangandu tashkan tontila langaya tabiyo mara. Ano langaya kanga tulu ra. Ano konda daba mara shasa yo mara, langaya yagwa yo mara. Chi ne langaya yagwa yo mara, ni ne loa yagwa yo mara. Sumni chashan ta ngandu tontu ki kuyu ki tsangra ina ta nyamaya ki nangam ki kumshi dinda ki ja. Chode tsangra ina yagwa dinda yo mara. Tā tī sāng nōng dō līyū kēpā chē chē, nō ngā dō līng dī shī līyū jī tāng, nī tsī rī chī līyū jī, tā nō ngā dō rāng chōng chōng tā chōng yāng wū tī māng bā chī tī pē chē, nō ngā dō līyū kēp chō chē chē, nō ngā dō tē shī kā rōng dō tī nā, tā ngā māng tā māng tā chā yē yā rō, tā tāng tā nā lāng gā nī kōntā bā tō nī yū lū tīng chē, nō tāng tā kē wū
0: kā rī,
3: langa di na tab tabo. An ma tsaya ni nga ma chui na tanda tangma yo mara. Ta ting san na tu tang tangma nal chu laya ya ba. ཁྱི ཕྱད མ ཁྱི ཕྱི
0: ཡང་ཕ་དེ་ཅིག་ཏ་སེ་ཁ་དུང་ཞེན་ཀམ་ལོ་སར་ཡོ་རོ་རོ་རོ་རོ་རོ་རོ་རོ་རོ་རོ་རོ་རོ་རོ་རོ་རོ་རོ་རོ་རོ་རོ་རོ་རོ་རོ་རོ་རོ་རོ་རོ་རོ་རོ་རོ་རོ་རོ་རོ་རོ་རོ་རོ་རོ་རོ་རོ་རོ་རོ་རོ་རོ་རོ་རོ་རོ་རོ་རོ་རོ་རོ་རོ་རོ་རོ་རོ་རོ་རོ་རོ་རོ་རོ་རོ་རོ་རོ་རོ་རོ་རོ་རོ་རོ་རོ་རོ་རོ་རོ་རོ་རོ་རོ་རོ་རོ་རོ་རོ་རོ་རོ་རོ
3: 야부도 다 배샤트고 나 탑서 다 로디 배 땡자베 추디 니시 접시 딱다데 로디엔 안 군데 야구는 거 안 군데 연나다 진 가바 로 통야 예바 니네 다 수수 땜다야 예바 숨 자선 땅 안도 수부도야 이나레 거제나 안 로디 예나 레라브는 거 제자 아니 아니 수수 개근 안 차잖아다 Tenshi taya yeba. Anna ngama inna ta tenshi inna ta liu chi nye da chi chi nye debi na. Ngando reg lo nye chenpati taya da kata cha cha dhokhara ya.
0: Pija chen chogra da chen parkal da warwa.
3: Ate parkal nye cha dhokhara. Cha ne bada cha be nao yo mar tem cha da cha.
0: Kasa warwa ya warwa. A dindu chik diwa mar zonzi chi yonge. Gendura shen sunge kuyul. Chile chi ya shorwa. Di dushiru kinti cha tuwe.
3: Tati nang tati san karsukar ta chadayi nari karayi nari tati san nga to tanda jego karingi yang nga to tongde paru deba ta gengo yi nari lo chungchung yi nari kanga li zhong che ya li zhong tsukbu changda che ya ya ba ani deba chi ani karsukar ta gengo nin ta ani takwa rishin li zhong che be na Susu nani nazala penpa, sukbu changda tepa. Ani susu da tsar rinru, nani rinru tayage, tanda ani
0: kalsura,
3: nang dushi chikja. Ani manse da tanda ngandu kengo lai na da, tanda jego kongminza kari chabu da, ani kena, ani budu yeba.
0: Ah, jir lotu juu chik, jejungu linya
3: yeba. Pesha linya yeba, nana menje yeba. Tiasa yeba, tanda jivu kari na, ngunne pama pashare. Ta pama kaji chagin odo yor, ta pama kaji susu puku yaku chagusu na chagin omar. Samru nal samgu yana chagin omar. Ta tingsan tanda
0: jivu. Sosa ba, pangu tongu resi di chagur. Ta tingdu ji kuryu kandri chika taji chi ya, samru dushiru kandri li tiga.
3: Ta kuyu.
0: Tosa chi yonga manzog sigi ta.
3: Tā kuyo dā chāsha nā tā tīsā kārsa wara tā ngā tō līyū kēpā chā chā tā chāyā āng tāngbā tā kār kōsā nā tā chāyā tāngbā tā tāngrā āng tāngbā tā chīlō kā yīnchōng pāng nā rī sūsū nāngi lāngā shō nā kāngā nā tāngrā tā āng tāngbā kēpā yūgō yūngi chā chāsha nā kā chī ngunē yā wā tō sūsū nāni de la jin de tang su
0: su su su
3: su su ki du ge ti kong men de ya bu du
0: ra ba ra la
3: ta kha ju su de ji ya min du
0: ra ba ji mi jang zai men jiao li si ge ba
3: ge ri sai na ge ri tu ne ge ju man ju yu xi ta chun de ka ba na cham dam de de dang ge ta qiu ran tu yin zhe ya bu de de ji le a ni zuo bu zuo na chun de cham na ji bu du ge zi la bi yin zhe de de zang bu de de ji le chun de la ji yu na chondo tsem nal jib dugaasla la we
0: war war war
3: cha cha an kondo kaji pede la ji kaska li yushan go an an do chondo mangzo ge jib du cha cha kuyu sung job cha ta ti zu che she de de re cha kuyu sung jo dang do nari tsa ta tang ma so ya de
0: war war war
3: ti kep chem bre cha
0: la sa pa la chrang ne shi bin chin ju ge chi ge du lam ro ge de du ge ta chi ge gor ta ga ti je an chi pa zu pu ju ge che garsara ta penjo pi keta ayina ta tsaten chi ayina ta tenrugan che shiru
3: ta chinchu gal shena ta susuba tebi ina jiga vina re ta gari ina ta mato pe ina re ta ngane ki chundo chenpa dronga re susu tsam nal tenja tingi gari asana ta ngayma ngando pe la mūrū lāngā yō mārū tē, anī nāmbrī chidān pātā rū, anī rūlā yō mārū. Tā tīngsā yā ngā tū, anī lēsā chī mē nā, anī nīm chī lā, anī lēsā ngā bū nī lēg rūvā. Sūm chī jē lāngā tī nā, nī mā nā tū lū rūvā. Ngā tū tī nī yā lēsā chī nā, nīm nī ngō rū. Anī nīm tāng bū tī nī yā chī jā kōng bū jām tā tē wā rū. Anī nīm nī bū tī kōng bū jām tā nā, anī shī nī lēsā lēg rū.
0: Tata nye loo tanga ijiru.
3: Tata nda lhasa yachi maa loo nye loo tukduwa.
0: Loo tukduwa, loo tukduwa.
3: Chacha, nda nandu lingdra la mudra langa ni shemgho rwa. Ta...
0: Yenjong shemgho chit.
3: Ta yenjong shemgho chit. Ta rulu langa ya thungba chit. Ta chema nandu trindu ni de lingdra la anna rulu langa di thungba na diwayi jan le lhawa ta diwayi jan anna yugor di mawa.
0: Maru
3: dhokra. Ani susu ki ta samna la, ta pe mensi yagura na tu junto chenpa dhoki duusun, susu na samna la, gao shibu du.
0: La sa la. Taba la kiranga supi yini, nungu de yobu de yuanzhong riyas. Yuanzhong yobu ka la, nungu manzo tsame en jik yuanzhong de yini, sungyo jikwa riyas, raba?
3: Ya de la.
0: Ani di ka la, ani jik rili nanga, namchu, mwate nanga, dinde tuk deba yudu. Yogor yongin tige manga chiti leeg riyas, chetan jamao yogor ki dunlamdi shuk chenpa duu sungwa rwa.
2: Tengge cui kong tu senpia jibabna, luna chongde jishigan chongzui chumi cui, koryu la sungyob tang rengjung tunggung luk tang tunba pechui chie di, rinne yugo chasha la chumde labuchi torchi re bebe gyun kyang ni. Luna yu ki mangzo jo ju xibe dienbe cho su bongbo nyamsi ngan gyube ngan cui ngunba qie yu la. Rimu chutan, siri nguri li haqbe, tundam raju qieba kangxi, cho saba la duilu bwisim chenba la qie yu. Sanabu cho, tirin ki satu ngocar xibe damni li chen pyucham daga shigin. Lichandi chumri tang zhiba jisu bianjo la tang xipi qianggui qian ba san qiri jin.
4: Zhi xing cup sum ki ji cuo cuo wei du gui ki chui na. Ngan cui ren yi ne jia se ji dian la sim ku qi bar ngan ne kum xin jiang. Ran ki ran la si yin yong. Ngo xi tang mi long tu xiang wei su nian ti ma yin bar. Rangki rengi ki qinan gui la lianji si kum chung yong am.
5: Ngan cui zumdang duandang jiang ni xie yang tuan wo me zhuanang jiang ma yong. Tanda, kerangki tog la wo ye tang gu li qi wei nang wa du na lianji ku si mi li xiong lian rangki rang la ge bi qi lam di la zhong xik suan tang.
4: Zemlin chudian zi zu ki bi wei xin ju nian shu xi ki nang, zembulin ki mi ji yong ki chang bo chu, qian yong mi ge gi gi ne mi ji la sim kam ge gin ki gang ye che xin yu ji kui yu. Tian ni, chang bo ta en ki zam xi ka le yin di, zian kang mi ji to ni mi tu zhi lo jia xin bie mi mang bu ne dang yin.
5: Ngan cui san ba ren, sim la yu bie ku lu bu tang, dong ye, chuo gui ti da ri xi xue cai ngang chu lu mi dang na, qiam nian yun ji xin tang zhu gu ri sam si. Wan yang, ge mang bo xi le, dou le sheng tui mei ben di, dou lu ta sui chen ge mi dang wa ka le yin de, ku tui mei ben dou chi mang bo xi rang ge rang le ge bei lian ba yin.
4: Ting ren ge sim kam ri bei luo bian fu ru di, sim kam di tang la qian ni de di xi xia yu de. Sim kam di tang jian ki tui nam yin yang le le zun xin ni ku ki mi nam zi wei gong ki ri. Tuan daa tingi lekba zhub tum na jikdiin tir gangi ki chawa si xian tu mie ji song yu.
5: Wan yang, lege nuishu ki cobe chuzuru tamjin jibjin zewe sami puzhu tang pama bunchi gani lokara nam tang rim ki parda rindu qi na jagru ki jingba dabu rangi qi dara qiang. Semkham rikbe lobe adili nidara song yu ti rangi ki gadu denki qibu qi yi kuryu sogi gen tida mayinbar rangi yin. Meru ge qin rang le cang bie cong le qie de kang gui dian biu yue ji song.
6: Xin ge nam cuo gong kan sa, tan de lin ge ge san gu chu bei le chen di ni pen jiong long qin nian qin le ku, qi chuo le chen di ne ge kang zhe xi ri che gun xi bei le chen di ji, ma le chen di zhong ji tang, zuo gen shi ge qi zhen yin, nam lin ge 직된토 계리민저외 미리 강신이야 대 정리기 견단 준비 이것이 여배 있나 민치 제부숨 세와 치베기 남이타 치체잔네 주퇴남 세와 치베 다저 숑시여라 숑티 갸카외 자직부세싱 폐기 다저직부 시주고 유비시 다저편출러 과더시 저괴나 깨칠러 된괴부타 깨치티 미리 장란러 주당시여부타

sende tinje jingle ni kyun kum do ye ni ne no bse ya no bola ge no bse bola ge ji ten di to la mi lu kyo ju ha ts ku le kyu fo wa ge no bse kong ge no si an yo ta che na ne no me chu ne che bi ge li chu chu mi lu ma de ba kan da ne po sang chi du yi na no me 你也不上帝当个四句三部队电解人一个旁边边界的龙国朋友的切入梦了偏别两个切上帝旁个你你该该早晚意思要的你落了颠不进你一句头都个命运的多了人们贵不能信你心定了你啊差当年女书的落到抗议电解不大把大起义